சூடி சிரேஷ்ட சகல தாரண கவ குரு ராமதாஸ் கோமிலி படாய் அமைய குண பரி ஏக குண நாகி அமிர்த சாடு வேக வேக காயி வாயா முகு பரம பூலா பூலே சுத்ததாரா சௌபிரீத லகாய் இக்கு உத்தம பந்த சோனியோ குரு சங்கதே மிலந்த ஜமுத்ராஸ் மிட்டாயி இக்கு அரதாச பாட கீர்த்தி குரு ராமதாச ராகு சரணாய் முகு மல பி வசகி ஜோ காம கஹ கேஷ பிஷாடு ஜோ க்ரூத கண்ட